wɔnni yɛhwia mmɔda ka wakoma to yɛm woyɛrɛ ne yɛketua bi wɔ n'ani so bible sɛ wɔna wasoa wade so aberɛ na wɔkɔn mu bu wɔ sɛ wɔmfa mmara me awurade nkyɛn na mɛma wɔ home.